0: ஒரு கோணம் வந்தே திருவாதிரகளை உணர்ந்தே மேலே மனத்தும் போகுமே.
1: ஓணம் ஒரு வைபான பூக்களம் போலே கலர்ஃபுல், சத்ய போலே பவர்ஃபுல். ஏவர்க்கும் கம்யூனிட்டி ரேடியோ சாந்தோனம் 90.4 FM இன்டே ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள்.

விழரும் நின் மிழிகள், காஷ்மீரம் புதிரும் நின் சொடிகள், என்னில் பூக்கும் ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு, ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு, ஒரு ஸ்வரமா ஒரு லயமா அருகில் வர அனுமதி, அருளூராஜீவம் விடரும் நின் மிழிகள், காஷ்மீரம் புதிரும்

0: Your dream, your moment. Your station, Radio Santhanam 90.4 FM. Stay tuned.
1: Yenda, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ண

எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: பம்பையில் ஜாதனே
1: சரணையப்பா,
0: பந்தனதாசனே
1: சரணையப்பா,
0: சத்தியமாம் பொண்ணு பதினெட்டாம் படிமுகளில் வானரலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே
1: சரணையப்பா,
0: ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே
1: சரணையப்பா.
2: ஆகோஷிக்கூ, ஆனந்திக்கூ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.